0: N'as-tu pas vu, Mohammed, ceux qui ont reçu une partie du livre acheté l'égarement et cherché à ce que vous vous égariez du droit chemin?
1: وَاللَّهُ أَعْلَمُ بِأَعْدَائِكُمْ وَكَفَى بِاللَّهِ وَلِيًّا وَكَفَى بِاللَّهِ نَصِيرًا.
0: Allah connaît mieux vos ennemis, et Allah suffit comme protecteur, et Allah suffit comme secoureur.
1: مِنَ الَّذِينَ هَادُوا يُحَرِّفُونَ الْكَلِمَ عَن مَّوَاضِعِهِ وَيَقُولُونَ سَمِعْنَا وَعَصَيْنَا وَاسْمَعْ غَيْرَ مُسْمَعٍ وَرَاعِنَا لَيًّا بِأَلْسِنَتِهِمْ وَرَاعِنَا لَيًّا بِأَلْسِنَتِهِمْ وَطَعْنًا